0: طرفة عم يشرب أرجيلة. جون بده يشرب أرجيلة هلا كمان.
1: Radio Bip 96.9.
2: Est-ce que vous ne chantez? Vous n'êtes pas gaulois que je sache.